பார்த்துட்ட மறக்கல மறந்து சிரிப்ப திரும்ப திருப்ப வழியில கைய பிடிச்சத.